கேட்டமுதே அட்டாய் மகரகமட்ட ஹோமாகமட்ட கொடகமட்ட www.livefm.lk

0: கை வினாடி
1: டியூல பிட்டியட்ட அமுரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk

0: இலாவின் சவசு துணாயி
1: விசாய் வேஹச நிவன ரித்மய www.livefm.lk
2: livefm.lk

0: ஆஸ்திரேலியாவின் சவ சுத்துனாயி
1: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம லைவ் எஃப்எம்.